0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா.
1: ஓ மை டார்லிங், டார்லிங்
2: வேண்டா, மறைக்க மறைக்க அடுத்து வருது.
3: ஓடா ப்ளீஸ்.